0: வேளாவின் சவசு துணாயி ஹத்தலி ஹை.
1: ඒ හිටියත් මේ හිටියත් හිතට දැනෙන රිද්මය Live FM.
2: Live FM.

0: ஒலிமயாய் லங்காவே விழாவின்
1: மகரகமட்ட ஹோமாகமட்ட குடகமட்ட www.livefm.lk
2: livefm.lk

0: லங்கா விழாவின் ஹார்கெட்டமர துலஹாய்
1: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk
2: livefm.lk

0: காவிலாவின் பாந்தரேகாய் ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
1: லைவ் எஃப்எம்.